0: கவுண்டர், இதோ கூட்டம் நிக்கிறாங்களே, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த வீடு. இறங்க கமானியா,
1: கால் சிக்கிச்சுப்பா,
0: தொட்டு கும்பிடுங்க.
1: சப்கரோ சப்கரோ,
0: என்ன சொல்றாரு?
2: இந்தி தெரியும் சொன்னீங்க,
0: அந்த இந்தி வேற இந்த இந்தி வேற.
2: ஓ, இந்தியில ரெண்டு இருக்குன்னு இப்பதான் நான்
0: தெரிஞ்சேன். ஏய், யார பாத்து நிப்பாட்ற இங்க பாத்தியா?
1: எங்க முதலாளி ஆளா? குட் மார்னிங், ஜா ஜா.
0: பாத்துக்கிட்டீங்களா? சத்யநாராயண், வணக்கம்.
1: வணக்கம்
0: அண்ணன், கொஞ்சம் பாக்கணும்.
1: பூஜையில் இருக்காரு, உள்ள போயிருங்க, வந்துருவாரு.
0: சரிண்ணா, இங்க பாருங்க, ரஜினி சார் எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லணும், புரியுதா? அப்படி சொல்லணும்னா உங்க கதையை ஓகே பண்ண மாட்டாரு. நான் முத போறேன், நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க.
3: வணக்கம், உட்காருங்க.
0: பரவாயில்ல,
3: உட்காருங்க.
0: ஷூட்டிங் போற நேரத்துல நான் உங்களை தொந்தரவு பண்றதா நினைச்சுக்கிறாதீங்க. உங்கள்ட்ட உயிர் பிச்சை கட்டு வந்திருக்கேன்.
3: உயிர் பிச்சை?
0: என் கூட பிறந்த அண்ணன் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு, ஒரு நல்ல கதை ஆசிரியர். எங்க அவர் கதையை உங்கள்ட்ட சொல்ல முடியாம போயிருங்கிற பயத்துல அவருக்கு நாலஞ்சு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எப்படியாவது அவர் கதையை கேட்டு அவருக்கு உயிர் பிச்சை விடுங்க.
3: கூப்பிடுங்க
0: அண்ணா, வாங்க.
2: வணக்கம்.
3: உங்களை பத்தி உங்க கூட பிறந்த தம்பி எல்லாம் சொன்னாங்க.
2: கூட பிறந்த தம்பியா? ஆமா ஆமா.
3: உட்காருங்க. பாவம், உங்களுக்கு என்கிட்ட கதை சொல்ல முடியாம நாலு நடுவே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி உங்க தம்பி சொன்னாங்க.
2: எனக்கு ஆச்சு. ஆமா, I am telling story, very important matter.
3: எனக்கு தமிழ் தெரியும்.
2: தமிழ்ல கதை சொல்லலாமா? இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே இதுவரைக்கும் யாருமே சொல்லி இருக்க முடியாத ஒரு புதுமையான கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: ஏ சென்டர், பி சென்டர், இசட் சென்டர் வரைக்கும் ஓகோன்னு ஓடக்கூடிய ஒரு கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: கதை என்ன சார்? காரம், மனம், குணம், கடுகு, உளுந்தம் பருப்பு, சென்டிமெண்ட், இப்படி மசாலா கலந்த ஒரு கதை சார் இது.
3: முதல்ல கதை சொல்லுங்க.
2: நம்ம கதையை ஓபன் பண்ண உடனே அழகான ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பச்சை பசேலுங்கிற செடிகளும் கொடிகளும் ஆறுகளும் குளங்களும் குட்டைகளும் இருக்கு சார்.
3: அது லொகேஷனுங்க.
2: அதான் லொகேஷனா? அந்த கிராமத்துல ஒரு பெரிய மிராஸ் சார், அந்த மிராஸ்தாருக்கு ஒரு பொண்ணு சார், அந்த பொண்ணுக்கு சுயவரம் நடத்துறார், சுயவரத்தை ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல நடத்துறார். 18 பட்டி மிராஸ்தார்களை வர வைக்கிறார், நடுவுல ஒரு ஏர்கலப்பியும் வைக்கிறார். அங்கதான் சார் கதையினுடைய நாட்டே இருக்கு. அந்த ஏர்கலப்பிய யார் எடுத்து வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தன் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்றார். 18 பட்டி மிராஸ்தாரும் வர்றாங்க. அந்த ஏர்கலப்பிய தூக்கவும் முடியல, அசைக்கவும் முடியல, முக்குறாங்கோ முனுங்குறாங்கோ குக்குறாங்க. நீங்க வர்றீங்க சார், ரெண்டே விரல்ல உங்க ஸ்டைல்ல அந்த ஏர்கலப்பை அப்படியே தூக்கி ஒரே அடியில பட்டுன்னு உடைக்கிறீங்க. தர தர தர தர தர தர தர. அப்ப மியூசிக் போடுறோம், நீங்க அந்த பொண்ணை பாக்குறீங்க, பொண்ணு உங்களை பாக்குது, அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அந்த இடத்துல சார் பெரிய லாக்கே போடுறேன். விதி சித்தி ரூபத்துல விளையாடிருச்சு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா 14 வருஷம் ஜெயிலுக்கு போகணும்.
3: இது ராமாயணமாச்சு?
2: என்னது ராமாயணமா?
0: ஆமா, வில்ல கலப்பை ஆகிட்டீங்க, வனவாசத்தை சிறவாசமா மாத்திட்டீங்க.
2: அது கம்பர்னு ஒரு பெரியவர்கிட்ட கதையை சொன்னேன் சார், அந்த ஆள் கொண்டு போய் யாருக்கோ வித்துட்டாரு போல இருக்கு. அது கிடைக்கு சார், இன்னும் எக்கச்சக்கமான கதை என்கிட்ட இருக்கு. இன்னொரு கதையை சொல்றேன் கேளுங்க சார். இது என்ன சார்?
3: அஞ்சு விரல்.
2: இந்த அஞ்சு விரல் எப்படி ஒற்றுமையா இருக்கும்? அதே மாதிரி ஒரு ஊர்ல அஞ்சு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதுல மூத்தண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடாகுது. மூத்தண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாக்கி 4 பேர் தனியா இருப்பாங்க, குடும்பத்துல குழப்பம் வந்துரு இல்லையா? அங்கதான் சார் பெரிய டேர்னிங் பாயிண்டே வச்சிருக்கேன். அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
3: இது மகாபாரதம்.
0: இது டிவில வந்திருக்க?
2: டிவி வரைக்கும் வந்துருச்சா?
0: ஆமா, பஞ்ச மண்டவரை அஞ்சு வரல ஆகிட்டீங்க.
2: அதே வியாசர்னு ஒரு பெரியவர் என்கிட்ட இருந்தாரு, அவர்கிட்ட இந்த கதையை சொன்னேன், அவர் கொண்டு போய் டிவிக்கு வித்துட்டாரு போல இருக்கு. இதுக்குதான் சார் பெரிய ஆளுங்கட்டியே நான் கதை சொல்றது இல்ல சார். இது வரைக்கும்

0: யார்கிட்டயும் சொல்லாத ஒரு புதுமையான கதையை உங்ககிட்ட சொல்லட்டுமா?
1: கொஞ்சம் இருங்க. நீங்க யாரு என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஊர்ல டீ கடை வச்சுட்டு நடத்திட்டு இருந்தீங்க, பெரிய கதாசிரியர் ஆகணும்னு சொல்லி மெட்ராஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்க கதை சொல்ற விதத்தை பார்த்தா நீங்க நடிகன் ஆகலாம். நடிக்க முயற்சி பண்ணுங்க, முன்னுக்குருவீங்க. என்ன சாப்பிடுறீங்க?
0: இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
1: என்ன சாப்பிடுங்க? காஃபி, டீ?
0: டீ காஃபி எல்லாம் வேணாம் சார், ஏதோ ஓவல் போன் விட்டா ஆர்லிக்ஸ்
1: ரெண்டு ஓவல் கொண்டாப்பா. என்ன சொல்லி
0: சார்? சரிங்க.

0: பாத்தீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: flops.
1: இவன் ஒரு விஐபி. ஆம், வேலை இல்லாத பட்டதாரி.
2: சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவுன்னு தெரியுமா?
1: தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150.
2: இவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க.
1: அத்தனை கோடி அடிச்சாங்கடா. கைய நீட்டு கூப்பிடுற, போன் படத்துக்கே வர்றேன். ஏன்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த?
3: ரொம்ப முக்கியம், போய் பீரோல உட்கார்.
1: ஏண்டா, மத்தவன்லாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோல உட்காந்து படம் பாக்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு எவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா?
3: இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார்.
1: ஓ சாரி, உள்ள உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேக்கலப்பா. டிடிஎஸ் போல இருக்கு, சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது.
4: படம் பாக்க வந்தீங்களா?
1: இல்ல, ஃபைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன்.
4: எங்க வேலை பாக்குறீங்க?
1: மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். இன்ன என்னையா, வேலை இல்லாதா நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான்.
4: கோட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு
1: கேட்டோம். கோட்டு இந்த கிழிச்சல மறைக்கிறதுக்காக போடுது.
4: கிழிஞ்சது போ, அதான் இந்த நாத்தம் ஆறுது.
1: ஆமா, இங்க மட்டும் சந்தனமும் சவ்வாதமா மணக்குது. என்னங்கடா இது, படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன்லாம் வருது, கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா?
4: பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு.
1: சும்மா இல்லையா, வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தான உள்ள வந்தேன்.
4: யோ, அது ரெகுலர் ஷோ, இது நூன் ஷோ.
1: பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே.
5: அவதான்டா ஆத்தாடா.
1: உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனே.

0: ஏதன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி, கோவில் மணி ஓசேதன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: ஹலோ டே மணி, நான் தான்
1: வச்சு. எப்பரா இருக்க? உன் போன தாண்டா எதிர்பார்த்துருந்தேன். என் பையன் வந்து சென்றானா?
0: காலையில பார்த்தது. இருப்பா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயா பேசலாம்னு சொன்னேன். ஆளையே கண்ணில் காணோம். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்.
1: அங்க அவனுக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்கா? பக்கத்துல ஏதாவது சினிமா தேட்டர் இருக்கா? செகண்ட் ஷோ சினிமா போயிருப்பாப்பா.
0: என்னடா இது பேட் ஹேபிட்? ஏண்டா நீ டே, உன் பையன் வந்துட்டான்.
1: டே டே, பூபதி கூப்பிட்ற, நான் ரெண்டு வாரத்தை பேசிக்கிறேன்.
0: என்ன பேச போற? பார்த்த படம் பிடிச்சிருக்காள்னு கேட்க போற, அவ்வளவுதானே? அதை நானே கேட்கறேன். போன அவை
2: ஐயா பால்
0: சார், இங்க வாங்க. ஐயா எங்க போயிட்டு வரீங்க?
3: இந்த பீச்ல, பீச் அங்க போய் காத்து வாங்கிட்டு வர்றேன்.
0: கிடைச்சதா?
3: பீச்ல ஒரு கூட்டம் அங்கிள், காத்தே வரல. சரி வீட்டுக்கு போறான்னு திரும்ப வந்தா வர வழியில

0: அக்கறை இல்லாம பீச் சினிமா சுத்திட்டு வரேன்.
1: சரி, உனக்கு வேற என்ன தெரியும்?
2: வெல், மியூசிக் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அங்கிள்.
1: மியூசிக்கா? சரி, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்க தெரியும்?
2: பியானோ, தவில், தபில்.
1: ஓ, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கே நீ.
2: ஐயோ இல்ல அங்கிள், நீங்க கேக்குறதா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மணியை போட்டு அனுப்ப சொல்றேன். வேணா, அங்கேயே இருக்கட்டும்.
1: என்ன படிச்சிருக்க?
2: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்.
1: சரி, இன்னும் ஒரு வாரத்துல வேலை வாங்கி தரேன். அது வரைக்கும் பீச் சினிமான்னு சுத்தாம ஒழுங்காயிரு. டே பொம்மு,
2: ஐயா
1: நாளை காலை அவனை கொண்டு போய் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க
2: வைக்கட்டும். அங்கிள், அவுட் ஹவுஸ் சௌரியமா இருக்கும்ல?
1: சௌகரியம் இல்லைனாலும் நீ அங்கதான் தங்குற. போ.
3: பாத்தீங்களா மூமெண்ட்?
1: டேய், அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாவே இரு.
3: சொல்லிட்டீங்களே, இனி ஏன் மூமெண்ட பாருங்க.
4: கேட்காம கொள்ளாம சுச்சில கைய வைக்கணும்னு நினைச்ச நீ கந்தலாய் போ கந்தலு.
2: சரிங்கண்ணா,
4: அந்த பயம் இருக்கட்டும். நீ யார்த்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர்த்த பண்ணிக்கிட்டு இருக்க.
2: இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மலையை தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு, அவருங்களாண்ணா?
4: ஏன், இதுக்கு முன்னால ஆஞ்சநேயர் நீ வேற எங்கேயுமே பார்த்து இல்லையா?
2: இல்லைங்கண்ணா.
4: இனி ஏன் ரூபத்துல பாப்ப? அடிக்கடி பாப்ப. ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயாதான் ராமர், அம்மா சீதா, நான் தான் ஆஞ்சநேயர். அதனாலதான் அந்த வீட்டுக்கு பேரு அயோத்தின்னு வச்சிருக்காங்க.
2: அப்ப அவுட் ஹவுஸ் பேரு சிலனானே?
4: இந்த பாரு, இந்த நக்கல், நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தல், குசும்பல், இதெல்லாம் பொள்ளாச்சில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. தெரியுதுல்ல?
2: சரிங்கண்ணா. சரிங்கண்ணோ,
4: அதான் முதல்ல சரிங்கல்ல, அப்புறம் போக விட்டு சரிங்களா?
2: இல்லண்ணா.
4: இந்த பார், வண்டி மேலதானே மீச வரைஞ்சிருக்கான், எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சு இந்த வித்தையெல்லாம் காட்டாத. இன்னொன்னு, பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கிடக்கு, எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்ட. என்ன சொல்லற?
2: தகுடு தகுடு,
4: கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. ஒன்னு சொல்லுங்க ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மாட்டேன். ஆமா, இந்த பீடி சிகரெட்டு தண்ணி இன்னி அது இதுன்னு ஏதாச்சும் பழக்க வழக்கு இருக்கா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒண்ணு இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம்
5: ஆட்டினா எப்படி புரிய?
4: எப்ப ஆச்சலாம் இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ளையாச்சும் ஒரு பீடி சிகரெட்டு துண்ட பார்த்து அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது.
2: சரிண்ணா.
4: தெரியுதுல்ல?
2: அண்ணா இங்கிட்டு.
4: என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற?
2: நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சங்கண்ணா?
4: எனக்கு பூட்டிக்க தெரியும்.
1: என்னங்கண்ணா, அது அநியாயமா இருக்கு. பெரிய டாஜ்மஹாலை கட்டி கொடுத்துருக்கானுங்க, அதை போடாத, இதை போடாத, ஃபேனை போடாதுன்னு ரூல்ஸ் போடுறானுங்க. ஐ எம் எ ஃப்ரீ பேர்ட், என்ன கூண்டுக்குள்ள வைக்க முடியாது. நான் ஆடுவேன், பாடுவேன், குடிப்பேன், குட்டி கரணம் போடுவேன். ஏன் மம்மி, நான் என்ன வேணா செய்வேன் மம்மி? ஏன் மணி என்ன கேள்வி கேட்கறதுல, இவன் யாரு? டூபிட் ஃபெலோ.

0: மாப்பிள்ள சொந்தமா தொழில் பண்றாரா தொழில் பண்றாரானே கேக்குறாங்க. அதனாலதான் இப்படி ஒரு மீன் கடை. இந்த சாதாரண மீன் கடைய சர்வதேச லெவல்ல டெவலப் பண்ணி உலகத்திலேயே ஒன்னா நம்பர் கோடீஸ்வரன் ஆகி ஐஸ்வர்யா ஆகி அம்மாட்ட போய் பொண்ணு கட்டு அந்த அம்மாவை மாமியார் ஆக்கி அவன் பொண்ணு அம்மாவை ஆக்கல. என் பேர் கல்யாண சுந்தரம். இதெல்லாம் அந்த
1: ஆண்டவனா. ஹலோ, யார் பேசுறது?
2: ஆஹா, ஆகாய மார்க்கமாவும் வர்றா. வந்தான்னா இவன்ட்டு பேச்சு ஜெயிக்க முடியாது. பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியதான்.
3: சொன்னா அது எப்படி மௌன விரதம் ஆகும்?
2: ஆளே வரல, அதுக்குள்ள வைப்ரேஷன் வேலை செய்யுது. என்ன ஆளக்கானா? போயிட்டான். நல்ல வேலை, தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு. ஆஹா, என்ன உண்மையில தலைப்பா போயிருச்சு.
1: மீன் என்ன வேலை? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏ,
2: அது வந்து
1: மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். வாய் இருக்கிறவ மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க ஐயா, பெரியோர்களே தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம், அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறது போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க.
2: நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது.
1: என்ன எழுதி வச்சிருக்க?
2: இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்.
1: இங்க விற்காம என்ன இங்கிலாந்துல விக்கிற? இங்க தானே விக்கிற. அப்புறம் எதுக்கு அந்த இங்கு?
2: ஆமா,
1: அழி
2: போருமா போருமா போருமா.
1: மீதி என்ன எழுதிருக்கு?
2: நல்ல மீன்கள் விற்கப்படும்.
1: மத்தவங்களை என்ன நல்ல மீனா விக்கிறாங்க? ஏமா இங்க வாங்க. நீங்களா என்ன அழி போன மீனா விக்கிறீங்க? என்ன எழுதிருக்கான் பாருங்க.
4: அதானே பொறாம பிடிச்சவனே. கொஞ்சம் பாரு.
1: மீதி என்ன?
2: மீன்கள் விற்கப்படும்.
1: பின்ன என்ன மான்களா விக்கிற? மீன்கள் தானே விக்கிற. அது எதுக்கு எழுதி விக்கிற?
2: ஆமா
1: ஆமாவா இல்லையா?
2: ஆமா.
1: மூடிட்டு அழி. சரி, மீதிய படி.
2: விற்கப்படும்.
1: எதை விக்கிற? போடையா? அப்புறம் எதுக்கு அது?
2: அழிச்சிடவா.
1: அழி.
2: அழிச்சு தொலைறேன். அழிச்சாச்சுப்பா.
1: என்னது இது?
2: போர்டு.
1: வெறும் போர்டு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்?
2: உள்ளதுக்கு வச்சிருவேன்.
1: போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்?
2: கடையும் காலி பண்ணிருவேன்.
1: கடையவே காலி பண்ணிட்டா ஐஸ்வர்யாவோட அம்மாவை எப்படி மாமியார் ஆக்குறது? ஐஸ்வர்யா எப்படி அம்மாவாக்குறது?
2: அந்த எண்ணத்தை குளி தோண்டி புதைச்சிடுறேன்.
1: இந்த ஐஸ் ஹவுஸ்ல இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாக்கு ஆசைப்பட்ட தப்பு
2: தானே? மகா தப்பு.
1: அத வாயில சொன்னா பத்தாது.
2: என்ன பண்ணணும்?
1: கை எடுத்து காதல வை, கண்ண மூடு, பத்து தோப்பு கண்ண போடு. போடுறா? அந்த முண்டை கண்ண மூடு.
2: ஐயோ, என் கடையை காணோம், என் கடையை ஆட்டையை போட்டு போயிட்டா. இதுக்குதான் கண்ண மூட சொன்னாலா?

உள்ளங் கவர்ந்தது என் உல்லாச வாழ்விற்கே உள்ளபடி தேவையது. மேடம்

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை.

ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது.

0: டேய், இதுல உள்ளத அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
0: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: தமிழ் வித்துவண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து
2: வெட்டிடுவாரு. எங்க இத பாடி?
0: புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா?
0: ஆமா,
2: எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: டேய், இது என்னடா? இது
0: புய்.
2: எது? புய்யா? புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: டேய், புஷ்பம்.
0: புய்ப்பம்.
2: புஷ்பம்
0: புய்ப்பம்.
2: நீ தனித்தனிய சொல்லு. பூ
0: புய். பூ புய்.
2: இது உய்யா? பூ. இங்க வாயா.
3: என்னன்னு
2: உட்காரியா? இது என்னன்னு படி.
3: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
2: என்ன சொன்னாரு பாத்தியா?
0: அண்ணே, பூவை பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம்
0: அதுதானே. பூவை பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: புஷ்
0: புய்.
2: அஹுய் அஹுய்.

0: என்னங்க இவ்வளவு கிட்ட உட்கார்ந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க?
1: சுகிசி இவன் பேசிக்கிட்டு இருந்தார்.
0: உண்மையை சொல்லுங்க.
1: எஃப்டிவில பொண்ணுகள்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுங்க.
0: ரொம்ப அவசியம். இந்தாங்க.
1: என்ன எனக்கு நீ 100 ரூபா கொடுக்குற?
0: இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆறாரு.
1: அப்பாடா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? இனிமேலாவது வேலை செய்யற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும்.
0: பிரச்சனை வேண்டாம், முதல்ல போய் ஒரு நல்ல ரோஜா மாலையா வாங்கிட்டு வாங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம்.
1: எதுக்கு எதுக்கு?
0: என்ன பண்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியேதான் சாக்கு சொல்லிதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு குழந்தை பிறந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கிற சொந்தம் எல்லாம் சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க.
0: இது கூட குறைச்சல இல்ல, போய் மாலை வாங்கிட்டு வாங்க, போங்க.
1: 5 நிமிஷத்துல வந்துடுறேன், மாலையை போட்டுற வேண்டியதான். 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, இதை போய் மாலை வாங்கி வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம், ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
2: டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா, பெரிய மனுஷன் செத்து இருக்கிறான், ஆடாம போனீங்கன்னா அந்த ஆள் கட்ட வேகாதரா, குத்துக்கடா. ஐயோ, எப்படி வாழ்ந்தவர் இப்படி போறாரு? அவரு மேல இப்படி வெயிட்ட போடாதீங்கடா, பூ போற எடுத்துட்டு போங்கடா போங்கு போங்கடா போங்கு.
0: இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க.
1: என்ன?
0: 100 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய மாலையா? ரொம்ப சமத்துங்க நீங்க.
1: புரிஞ்சா? சரி, ரொம்ப உதிருது, சீக்கிரம் போட்டுருவோம்.
0: இதென்ன 1 ரூபாய் காசு?
1: அது நெத்தி காசு போல இருக்கு.
0: நெத்தி காசா?
1: இல்ல, இப்பெல்லாம் எந்த பொருள் வாங்கினாலும் கூடவே ஒண்ணு இனாமா தராங்க இல்லையா? ரோஜா மாலை வாங்கும் போது நம்ம லக்குக்கு ஏத்த மாதிரி 5 ரூபாயோ 1 ரூபாயோ அதுல கட்டி தொங்க விடுவாங்களாம். நம்ம நெத்தில எழுதுனது 1 ரூபா தான் போல இருக்குது, அதான் கிடைச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். சீக்கிரம் போய் அப்பாவுக்கு மாலையை போட்டலாம், அந்த 1 ரூபாய் அவர் நெத்தில வச்சு கையில குடுத்துட்டு வந்துடலாம்.
0: சீக்கிரம் வாங்க, மாலை ரொம்ப உதிருதுங்க.
1: உதிர்ந்தா நாரு மாமனாரு.
3: அமுதா
0: மாமி,
3: சும்மா சொல்லப்படாதே, பொணத்துக்கு முன்னாடி உங்க ஆத்துக்கார் சூப்பரா டான்ஸ் ஆடினார்.
0: பொணத்துக்கு முன்னாடியா?
3: ஆனா பொணத்து கழுத்துல கடந்த மாலையை ஏன் எடுத்துன்னு வந்தாருந்தா எனக்கு புரியல.
1: ஆஹா, போட்டு விட்டு போறாளே. அது எப்படியும் அடுத்த மாலை அவருக்கு அதானே போடணும், அதான் கொஞ்சம் அட்வான்ஸா போட்டலாமே. என்ன
0: எடுக்கிற?
1: பேசி முடிவு பண்ணிக்கலாம், அவசரப்பட்டு
0: எடுக்கிறேன்.

0: தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெக்ரினா?
1: தெரியாது.
0: சார்ஜாவா?
1: தெரியாதுப்பா.
0: அபிதாபியா?
2: யார்ட்டு கேக்க? அந்த குடிமையான போய் கேட.
0: ஏன்டா கேட்டா பேசுற? துபாயில இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்க சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்றா வெண்ணைகளா?
3: அவருதான்.
0: இவன் தானா?
3: ஆமா.
0: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
4: நிஜமா இவன் துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
0: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா?
1: இல்ல.
0: சார்ஜா?
1: இல்ல.
0: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
1: துபாயில.
0: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
1: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
0: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலமட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு கேக்குற?
1: இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
0: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்த அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கல்ல.
1: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
0: திருப்பி சொல்லு.
1: திருப்பியா?
0: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
1: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
0: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
1: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன. அதான் திருப்பி.
0: ஓ, அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. எது விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
1: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
0: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? பாக்கல. அவரு கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: மன்னாரன் கம்பெனி. உடம்பு கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராடு பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
0: நான் கேக்கிறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன்.
1: மேக்ரான் மேக்ரானா? அங்க கக்கூஸ் வேலை தானே
0: பார்த்தேன்.
1: கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா?
0: என்ன எலவு பாலிசோ ஐயா? நான் அந்த ஊருக்காரையும் பொண்டாட்டியும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா.
1: என்ன?
0: பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நான் அடிச்சிடாதப்பா.
1: உனக்கு ஒட்டகத்தையா கழுவுன? இந்த நாத்தனாருது கல்யா
0: தள்ளுங்க.
1: நீல கலர் லுங்கி தானு? இதை பார்த்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நொல்லையாயிடுச்சு.
0: அப்படியா? எப்ப பாரு.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: நீ இப்படி முகமெல்லாம் வேஸ்ட் கொட்டுறது?
2: எனக்கு தெரியல.
1: அச்சோ, நீ இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
2: எனக்கு தெரியல.
1: உட்காருங்க.

0: ஐயா நெருப்பு வைக்கிறேன்.
1: இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச?
0: சிகரெட் எடுத்துட்டீங்களே.
1: சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைக்க சொன்னேனா? பின்னையா நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டே நீ காக்கா பிடிக்கிற, என்ன செய்த சொல்லு.
0: இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க.
1: சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன், அதான் உப்ப தின்னுட்டேன். உப்ப தின்னு உப்பு நீ செய்த தப்பு
0: அதுதானே எனக்கும் தெரியல.
1: எனக்கு தெரியல, என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத்த முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கை காலெல்லாம் அப்படி உளருது? என்ன சமாச்சாரம்?
0: புல்லு வெட்டினேன்.
1: டெய்லி வெட்டுறோம் தானே?
0: இன்னைக்கு அதிகமா வெட்டி.
1: ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற? நீ சுடுதுல்ல
0: சுடுது
1: சரணா இருக்குல்ல
0: இருக்கு.
1: என்ன உள்ளத சொல்லு.
0: அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன். என்ன பத்திரிக்கையில எழுத மாட்டீங்களா?
1: சொல்லு.
0: நான் ஒண்ணுமே செய்யலீங்க.
1: ஏண்டா இதேடா பத்திரிக்கையில போடுவாங்க? ஏடா வெறும்பயல. என் பத்திரிக்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல?
0: லாரி வரும்.
1: லாரி வரும். இவர் பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் நாய் நாய் வந்து கழுத்தை புடிச்சு திரு திருவா இழுத்துக்கிட்டு போவோம்.
0: எஜமா அந்த நாய் கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க, அதுக்கு நீங்க போடுங்க. நான் பொறுத்து
1: நான் ஒன்னும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாததோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத்தை சொல்லி பண்ணும்.
0: ஐயா நான் ஒண்ணு செய்யல.
1: ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும்.
0: சரி
1: அவ்வளவுதான்.

0: அம்மா நீ பாதாள கலியா பத்திர கலியா முண்ட கல்யாணம்னு எனக்கு தெரியலம்மா, மதுரை அந்த ஈஸியா மீனாட்சி போயிட்டு இருப்பமா. என்னமோம்மா இந்த பைலட் இருந்து நீதான் என்னை காப்பாத்தணும்.
1: ஐயோ ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்கிட்ட தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா?
0: வெளியாரு வண்டி ஓடுன்னு குத்து மதிப்பா கூட அந்த பள்ளியில சொல்ல முடியலையே, குத்து குத்து குத்துறானுங்களே.
2: என்ன தம்பி ரொம்ப அடிபட்டுருச்சா?
0: ஆமாங்க, விரைவு பெற்ற பை பிள்ளைக்கு பிறந்ததானே அது.
2: எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடவாயிட்டு அடிவானு தம்பி?
0: எல்லாம் நேரம் வர்றங்க.
2: தம்பி தம்பி தம்பி,
0: என்ன
2: ஒரு 100 ரூபாய் கூட?
0: 100 ரூபாயா எதுக்கு தரணும்?
2: உங்க ரெண்டு பத்தி விலைக்கு விட்டல, அதுக்கு
0: விலைக்கு விட்டதுக்கு 100?
2: ஆமா,
0: போடா மொட்டப்பா.
2: ஏய், 100 ரூபாய் தரல குத்துல தலை கோயிலுக்குள்ள போயிடும்.
0: என்னையா சொல்ற?
2: 100 ரூபாய் எடு.
0: இரிய இரிய கையடி கையடியா, இந்தயா இந்த போயா
2: போட்டா.
0: என்ன விலைக்கு இருக்கிற பணம் கேக்குறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாய் மெட்ராஸ்ல ஆத்தி.

0: என்ன மாப்ள ஆளையும் காணும் பேரையும் காணும் வேலைக்கு வர காணும்
1: ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கப்பா அதனால வர முடியல.
0: அப்படியா? இந்தப்பா சர்வர மாப்பிள்ளை நம்ம கடைக்கு தான் பில்ல சேர்த்துக்க.
2: என்னங்கடா ஆள் ஆளுக்கு வகை வகையா தின்னு போட்டு நான் தரேன் நான் தரேன்னு போய்கிட்டே இருக்கீங்க, யார் தாண்டா தருவீங்க?
0: அதுக்குன்னு ஒருத்த வராமையா போயிடுவான். வாவா டேபிள் தொட சீக்கிரமா இலைய போடுவா.
2: வேற ஏதாவது வேணுமாப்பா?
3: வேண்டாம்ப்பா சாப்பிட்டதே போதும். வாங்கக்கா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் தம்பி.
0: யாரது மச்சான்?
3: என் பெரியம்மா பொண்ணு. வணக்கங்க.
4: வணக்கங்க.
5: ஏய் வா சர்வர், அவங்க சாப்பிட்டதையும் என் பிள்ளையோட சேர்த்துக்க. ஏய் உட்காரா.
2: சரி சரி உட்காருங்க உட்காருங்க.
1: சர்வர் இவங்க பிள்ளை எங்களோட சேர்த்துக்க.
3: தம்பி அண்ணன் இருக்கும் போது
2: இருத்தியா இவங்க பிள்ளை அவங்க கூட சேர்க்கணுமா?
0: ஆமா.
6: மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள ஓட்டல நம்பியே வண்டி ஓட்ட வேண்டியா இருக்கேன். போற போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம் எல்லாம் கரைஞ்சிரும் போல் இருக்க. சமாளிப்போம். சர்வர் வாய வேகமா.
2: என்ன வேணா
6: விளைய போட்டாப்ல உன் ஜவுரியத்துக்கு தின்றுமா? எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவோம்
2: நாங்க. அதை தாயா கேக்குது. என்ன வேணா?
6: ஒரே ஒரு காப்பி வேணும்.
2: ஒரு காப்பி?
6: ஆமா. ஓ காப்பின்னு சொன்னோம்ல, மறுபடியும் இலைய போட்டு போற ஊத்தி அணக்க போறோம். எடுத்துட்டு போயா
2: இந்த ஆளுக்கு ஒரு காப்பி?
6: சாப்பிடறதுல ஏன்டா இந்த அழுத்த அழுத்துற? எப்படி சாப்பிட முடியும்?
2: நீ மட்டும் அந்த அழுத்த அழுத்துற நாளுத்த கூடாதா? குடுக்கறத குடிச்சிட்டு போயா.
6: நடைமுறையே சரியில்லையே. திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? பாண்டி என்ன எந்த ஊர்ல இருக்க?
2: நான் தான் நம்ம ஊரை விட்டு வந்து மெட்ராஸ்ல செட்டில் ஆயிட்டேன்ல.
6: என்ன வியாபாரம் பண்ற?
2: அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா.
6: பெரிய பெரிய பிசினஸ்? என்ன பிசினஸ்யா?
2: அது வந்து பல பல பிசினஸ் பா.
6: உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா
2: காப்பி. இந்த அவன் பில்லு.
7: அட பாவி, தெரிஞ்சவன் அவன் பில்ல என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு தின்னுட்டு போயிட்டானுங்களே. இவ்வளவு படத்துக்கு நான் எங்க போவேன்?
6: பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா. இவன் கூட சேர்ந்து செட் ஆகி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா. அவன் பிள்ள நம்ம கட்டிட்டு அப்படியே ஒட்டிடலாம்.
2: என்ன
6: கையில பில்லு சேர்த்து போடுப்பான்.
2: நீமா?
6: என்ன நீயுமா? ஆமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. ஒரு ஊருக்கு அறிங்க நம்ம ரெண்டு பேரும். உனக்கு நான் பில்லுக்கு ஒரு மனுஷன் மூஞ்சில முடிக்க முடியுமா? தெரியாம டொச்சா
2: பில்லு
6: அறிவே இல்லப்பா உனக்கு. 1573.
2: வெளியாடி
8: இப்படி பூனாவில ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்கடா. இங்க என்ன
6: சொல்றேன்? ஆளு எங்க எக்கச்சக்கமா பணம் கட்டி ஏமாத்த பாக்கிறான்.
2: நான் ஒண்ணு ஏமாத்தல முதலாளி.
8: பாரு அசிங்கமா வேற ஒரு கேள்வி
6: கேட்பேன். இந்த ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் பணம் பறிக்கிறாய்? இந்தடா இந்த காசு உங்களுக்கு உருப்படவே உருப்படாது. போ
8: சம்பாதிக்கிற மாவர கட்டையா பாரு.
6: உண்மைதாயா? பாக்க கிறுக்கமா இருந்துகிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிறீங்க? இருக்கட்டும். ஆமா மதுரை பக்கம்ல வர்றது உண்டா?
8: இதுவரைக்கும் இல்ல. இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு நேர்த்தி கடை, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போறேன்.
6: நேர்த்தி கடை எல்லாம் இருக்கா? வா வா வா, மொத்த கடனையும் கழிக்கிறேன். இதாச்சும் சின்ன குச்சி. எங்க ஊர்ல உலக்கே இருக்குடி.
8: உங்க ஊர்ல உலக்கே எல்லாம் இருக்குதா? இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு. அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு?
6: அட பாவி, தெரியாதனமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சே பாரு.
4: என் புத்திய செருப்பாலையே அடிக்கிறா, செருப்பாலையே
2: அடிக்கிறேன்.
8: காப்பி காப்பியா காப்பி?

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டாக் மியூசிக்.

கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும்.

பாடுகிற

வலிமையுள்ள வெம்பற்றது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ள வெம்பற்றது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

Mama.

0: பொண்ணு கிழக்க போற ரயிலாட்டம்மா, கொடுதி நாக்கு
1: தாத்தா

0: அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா?
1: ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கட்டஸ் பண்ணிட்டு இருக்க.
2: ரே நீங்க தானடா புது வேலை பெங்களூர் இன்டர்வியூன்னு போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்துங்க.
3: ஆமா புது வேலை.
4: நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை பொது இடம் சார். புது இடம் உங்க வைஃபையை மறந்துடணும்
3: பாத்துக்கோங்க.
2: என் பொண்டாட்டிய மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேனா? I'm going.
1: இரு சும்மா தலையிட்ட பாப்படுறோம். கன்ஃபியூஸ் ஆறல நீ வா மச்சான்.
0: குட்டி சரக்கு
2: குட்டி சரக்கு
0: ஏதோ ஆவட்டும் மன் ஃபார் தி ரோட்.
2: என்னடா சொல்றீங்க? இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம். அங்க போய் வாய் கொளறது கேள்வி கிளி கேட்டாங்க.
0: ஏய் அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காதே மூச்சு முட்டுமே.
2: ஏய் என்னடா சட்டை வைக்கற?
0: இதெல்லாம் போட்டுட எப்படி எங்க இந்த மாதிரி பெனியன் பர்முடானா ஃப்ரீயா இருக்கு. அவ கவ கவ கவ கவ
2: இத அவுத்திட்டு நான் என்ன பண்றது?
1: ஓகே
2: பாவிங்களா இதான பிளான்.
5: ஆமா ஜாமி
2: நான் வண்டில ஏறும்போதே நினைச்சேன் என்னமோ இடிக்குதே.
1: ஐயோ யோ யோ வாய் அவளியா யோ
3: மாப்பிள்ள
5: கூலி
3: மிச்சம் என்ன
4: சொல்ல
2: இது கான்ஃபரன்ஸ்ல இது கூட்டம் குறவா வரும் இவனுக்கு பேச்சு சரியா வராது. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தானா பேச்சு நல்லா வரும். என்னடா வண்டி
1: ஆட்டோ போயிடுச்சு அதை பிடிக்க டிரைவர் போயிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணா வேற ஆட்டோ பிடிக்கட்டுமா?
3: வேற ஆட்டோ எதுக்கு? நீங்க எங்க போறீங்க?
1: பெங்களூர்.
3: ஆமா கான்ஃபரன்ஸ் ஏற்காடு நாள் இவர் பெங்களூர் இருக்கிறார்.
1: அதுக்குதான் காலம் இருச்சது.
3: ஓ எல்லாரும் ஆத்துக்காரி கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்க. உங்களை தவிர
2: எனக்கு என் வைஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க?
3: நான் எப்படி சொல்ல முடியும்?
2: உங்களாலே சொல்ல முடியல. அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க. சொன்னாலும் காதல் விழுகாது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா நாலு பேர் சேர்த்து வைக்கணும். அந்த நாலு பேர் தான் இவங்க.
3: அஞ்சு பேர்
2: இல்ல என்ன சேர்க்காதுங்க. என் வைஃப் தானே பிரிஞ்சு போனதே.
3: அப்ப ஆறு பேர்.
5: ஆறாரு
3: நான் தான். உங்க வைஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா?
4: விடாது மாமா. வயசான காலத்தை ஏன் சிரமப்படுறீள்?
3: மாப்பிள்ள நீங்க ஒண்ணுக்கு வரப்படாதீங்க. ஆத்துக்காரிட்ட ஒண்ணும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ. நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்கோ.
1: சாரி மாமா கார்ல இடமே இல்ல.
3: இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத? நீ கவர்மெண்ட் நான் பிடிச்சிக்கிறேன். வண்டியில ஏசி இருக்கோ
1: இருக்கு.
3: என்னதே நான் மாத்திரம் போயிட்டு இருக்கேன். நீங்க டாடா கட்டுறேன். எல்லாரும் அழைச்சிட்டு போற. வாங்கோ. சின்ன வயசுல நானும் பிக்கிற அடிப்பேன். ரொம்ப நன்னா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது.
1: மாமா உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன்.
3: விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்க வேணா?
2: யார் என்னையாப்பா? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்லயே இல்ல.
3: இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்?
1: உங்களை டிராப் எடுத்துக்குதான்.
2: உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால அது ஒரு கன்னடத்துல பேர் வரும். என்னடா அது? மலை மேல
1: செம்மன் குண்டி.
3: செம்மன் குண்டியா? அது சிக்மங்களூர் பக்கத்துல இருக்கு.
2: இருக்குது இல்ல?
3: ஆமா இது வரைக்கும் சொல்லவே இல்ல.
2: அது தோணல.
3: தோணலையா?
2: உங்களுக்கு கேட்கணும்னு தோணலங்கிற
3: ஆத்துக்காரிய என்ன பண்றா?
2: அவ ஒண்ணும் பண்ணல பாவம். அவ பாட்டுக்கு
4: பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கா.
3: ஓ நன்னா பாடுவாளோ?
2: பாடுவாங்க ஆடுவாங்க.
3: ஓ பாடிண்டே ஆடுவாளோ?
2: அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல.
4: ஆமா விதா தோத்து வந்துருத்தோ இறங்கிடுங்க.
3: பொண்ணாத்துக்கு போய் புண்ணுகையாலே சாப்பிடுறேன். நேரா போடுங்க. அதா கெப்டன் முண்டிக்கு போ.
0: ஓகே, போட்டி பிடிங்க,
3: போட்டி திருப்பிடாதே.
2: ஓட்டர்
3: பாய்.

கேட்டா, லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ, அவ புருஷனுக்கும் புள்ளுகுட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ண

0: ஒரு நிமிஷம், இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
1: ஆமாப்பா.
0: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
2: நீங்க போங்க. நான் வரேன்.
0: பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
2: சாப்பிடுறதுக்கு?
0: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
2: கிளம்பிடுதா.
0: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
2: போயிருவேன்.
0: வெக்கமா இல்ல?
2: இல்ல.
0: பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன நடக்கிற?
2: போறதுக்கு தான்.
0: அப்ப போய்தான் ஆகணுமா?
2: ஆமா.
0: வேற வழியே இல்லையா?
2: தான் இந்த வழி இருக்கு.
0: நக்கலு பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
2: அப்படிதான்.
0: அதையும் மீறி உன்னை தடுத்தா
2: கொலை பண்ணிடுவேன்.
0: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. பிரதர்
2: என்னடா?
0: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன்.
2: தெரியும் போடாடே.

0: ஐயோ, ஜூனியர் ஆத்தான ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறேன் மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்கு பங்கச்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே. இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூல்கா, ஆ ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன நேரம் உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கயா?
1: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு?
2: யோ சுமாரியா, ஆத்தா வெயில்ல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணிச்சாயா?
0: இல்லையே, எனக்கே தோணலையா. நான் உன்கிட்ட கொடை கேட்டனா?
2: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
0: ஐயோ, இப்ப நான் கொடை வச்சுக்கணும். சரி ஓகே, கொடை வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறையும் மூக்கு குத்துறேன் டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா,
2: பிடிக்கலையா குத்தல? நீங்க கொடையை பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க.
0: பா பா பா, பம்பு
2: ஆத்தா. பாம்பு என்பதற்கு பம்பு என்று சொல்லுகிறீர்களே, ஆத்தா சொல்வதே சரி. பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார்.
0: ஆமா, இவர் வளம்புரி ஜானி, இவர் சாலவன் பாப்பையா. மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு.
2: அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு.
0: ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்திருக்கீங்களடா?
2: நீ யாரு ஆத்தா? உனக்கு என்ன கொடை?
1: நாகம்.
0: அதெல்லாம் மாதமா இருக்கு, டக் பேக்கு. இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இதுவும் அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா
2: ஆத்தா. பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு.
0: அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம்
2: ஆத்தா. ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது ஆத்தா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்கின உடனே கபாலத்துல ஏத்திடுறேன்.
0: இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும்.
2: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சே?
0: என்னது, டாடாவா, டொயோட்டாவா, லான்சரா இல்ல மிட்சுபிஷி லான்சரா?
2: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சக்கர்ஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கிருக்கோம்.
0: சிங்கமா?
1: அத்தா நீங்களே சிம்ம வாகினி தானே?
0: இவ எவையா சிம்ம வாகினி விஜய வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா?
2: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்ப நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா?

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஹாய்டா.
1: ஹாய்டா. என்னடா கபடி ஆடிட்டு நடந்து வர?
0: ஏன்டா சொல்ல மாட்டேன். நேத்து நைட்டு ஏதோ ஒரு சேனல்ல ஏக் துஜே கேலிய படம் போட்டான்டா.
1: சரி,
0: அதுல கமல் ராதிகா கால்ல நிப்பாட்டிக்கிட்டு கடற்கரையில எப்படி எப்படி நடப்பாரு அத பாத்துட்டு என் வைஃப் என்னைய அந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு நடங்கன்டா.
1: நீ நடந்தியா?
0: வேற வழி, அவ என்ன இன்னும் லவ் பண்றாடா, நடக்காம இருக்க முடியுமா? சரின்னு தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு பெட்ரூம் கிச்சனு ஹால் வீட்டே ரெண்டு சுத்தி வந்தேன். கல்யாணத்துப்ப ஒல்லையா இருந்தா வெயிட் தெரியல, இப்ப சந்தோஷத்துல சதை போட்டாலா வெயிட் தாங்க முடியல, கால் பெசையிக்குச்சுடா.
1: யூ ஆர் எ லக்கி ஃபெலோ.

0: என்னன்ன சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு?
1: டே இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த.
2: ஐயோ யாராவது கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டு உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தான். ஆபத்துக்கு பாவம்ல நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுல்ல. திரும்பி நில்லு. குழி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே.
3: ஏ அம்மா.

0: நில்லடி அபிராமி நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டையை உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
0: பாவி மவள கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியப்பா.
2: என்ன கரெக்ட்?

0: சங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது.
1: சத்தம் போட சொல்லாத அத்தனையும் வாடக.
2: மாலினி மாலினி பாத்தியா, என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன், என் ஒய்ஃப். இப்ப நான் சொல்லி கூப்பிட்டேன் அந்த பேர் மாரணி. மாரணி இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான். சும்மா என்னடா அது, படிச்ச படிப்பை கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே. சும்மா இருந்தா வேலைகளை இல்லாம பார்த்தேன், என்னடா படிச்ச பயலா இருந்தது கஷ்டப்படுறானேன்னு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்ப மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ்
1: மேனேஜர்.
2: சும்மா என்ன உத்தியோகத்தை கூட சொல்ல விட மாட்டேங்கிறான். அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா யார அவன் பைத்தியக்காரனா இருக்கிற, என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டி வந்திருக்கேன்.
3: ஆமாங்க, இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க.
1: ரொம்ப தேங்க்ஸ்.

தலைவருக்கு

0: என்ன
1: பேசு?
2: ஆஹா, மறுபடியும் நம்ம ஊர்க்காரன வம்பா குட்டி வந்திருக்கானயா. இவனு ஒரு லாரிய குட்டி வந்திருந்தா
3: என்னப்பா தகைச்சு போய் நிக்கிற? நான் தான் பெருமாள்.
2: யாரீ
3: என்ன பார்த்தா
1: யாருன்னு கேக்குற?
2: எட்டாம் கிளாஸ் வரைக்கும்
3: அடுத்த
1: மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்ட.
3: அப்ப வருவில்ல, அப்ப வருவில்ல,
2: அப்ப வர மாட்டல, அப்ப வர மாட்டல.
1: உங்க அம்மா அப்பா பாக்க போனா
3: என்னடா
2: துரோகம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெளியே போய் பிரியா சுத்திட்டு வர்றேன், அதையும் கெடுத்து மண்ணள்ளி போடுறேன், நியாயமா?
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் விடு.

அம்மாச்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே. என்ன பாத்ரூம் போறா? பாத்ரூம் போயிட்டு போவா. வெளிய வந்தவன நம்ம லவ் சொல்லிட வேண்டியதா? என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்காக்காரி வெளியே வர்றா?
1: என்ன
0: இப்ப உள்ளவன் தங்கச்சியில போனா?
1: அதான் அக்கா நான் வந்துட்டேன்.
0: உள்ள போனதும் தங்கச்சி தானே?
1: ஆனா வெளியே வந்தது அக்கா தானே?
0: சாரிமா, கண் பீசல கண்ணு பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ.
1: ஓகே.
0: அது எப்படி கண் பீசல் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்திரம்ல? சங்கட்டமா இருக்காது?
2: ஏய், உன் அங்க நிக்க சொன்னா இங்க நின்று ஏன்டா கக்கூச பாத்துட்டு இருக்க?
0: வேலு, கக்கூசுக்குள்ள ஒரு கண் பீசல். தங்கச்சி உள்ள போனா
2: வந்திருக்கும் போயிருப்பா.
0: வரலையே,
2: அது உனக்கு எப்படி தெரியும்?
0: நான் தான் பாத்துக்கிட்டே
2: இருக்கேன்.
0: யோ, அத சொல்லலப்பா. உள்ள போனா தங்கச்சிய காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா.
2: அதுக்கு என்ன?
0: அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்?
2: கதவு தொடர்ந்து வந்திருப்பாடா.
0: துறக்காம வர முடியாது.
2: தெரியுதுல, இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்?
0: அக்காவ.
2: அப்ப அக்கா அங்க
0: வெளியே வந்து உள்ள போயிருக்கா?
2: மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டா?
0: ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்குள்ள போயிருக்காப்பா.
2: சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்?
0: உனக்கு கிளியர் ஆச்சா?
2: எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே.
0: தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன
2: பண்ணிக்கிட்டு மட்டும் பேசு.
0: சரி சரி சரி, இன்னைக்கு ஸ்டாம்பு வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிப்பிடுற. போ போ போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரம் போல் இருக்கு.
2: மன்னிச்சுக்கப்பா, தெரியாமப்பா. கவுண்டர் மாறிட்டாடா.
0: எப்பா அவன் கவுண்டரா மாறினா, செட்டியாரா மாறினா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாது. போயா.
2: இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா.
0: என்ன கவுண்டர்? ஓ, மணியாட்ரு கவுண்டர் மாறிட்டாளா?

0: அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்கேன்?
1: ஒரு ரூபாய் 25 காசு வச்சிருக்கேன்.
0: 1.5 ரூபாயா?
2: எந்த ஊரு
3: பழனி?
2: இங்க எங்க வந்தீரு?
3: மணி ஆர்டர் அனுப்ப.
1: மணி ஆர்டர்
0: தெரிஞ்ச மாதிரி கண்ணுக்கு கேக்குறாடி, பேசாம இருறா.
2: பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா?
1: ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க.
3: உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல?
2: ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான்
3: தம்பி. பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம் எனக்கே காது குத்தணும் நினைச்ச, இங்க பாரு இறக்கிருவேன்.
2: ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா?
3: ஆமா. ஆ சாரி,
4: அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, ரெண்டு.
3: ரெண்டு தாலியா?
4: ஆமா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கேர் பண்ணிக்கிறோம்ல.
3: அப்ப சரி
2: உள்ள வையா. அப்ப இருந்து நிமித்திரமணியமாவே
1: என்ன ஆளை காணா எஸ்கேப்போ.
2: பெருசு, நான் போய் ஒரு டீ
3: அடிச்சிருந்தேன். உட்கார. எங்கடா உன் ஃப்ரெண்டு?
2: யோ வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போது, போ.
3: போனா போகுது 500 ரூபாயா?
2: ஆமா.
3: இது என்ன?
2: இது கூட தெரியல. மண்டை மண்டை
3: நடுச்சி எங்க இருக்கு?
2: கொஞ்சம் பேக்.
3: இதா
2: கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ?
3: போனா போகுது உச்சி மண்டை தானே.

0: ஏம்பா ஒரு ஓட்டர் சைக்கிள் வராரு, இவர உங்க பாஸ்?
1: ஆமா ஐயா, இவர் தான் எங்க பாஸ். எங்க பாஸ் எவ்வளவு விவரமான ஆளுன்னு இப்ப பாரு.
0: ஏ அடங்கொய்யா பிரதர், இது உங்களுக்கே ஓவரா தெரியல. இந்த சைக்கிள் சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான். இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானா?
2: எடுத்துங்களானா? காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லைங்க. இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க இல்லீங்களாண்ணா?
0: அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர்.
2: டீ சாப்பிட வந்தீங்களா?
0: ஆமா.
2: எல்ல வந்தீங்க?
0: சைக்கிள்ல.
2: சைக்கிளுங்க
0: இதா இங்க. ஐயோ ஏன் சைக்கிள் காணமே, ஐயோ ஏன் சைக்கிள் காணமே, ஐயோ எவனே ஆட்டோ போட்டா போல இருக்கே.
2: தட் இஸ் பகவதி.
3: குட் மார்னிங் பா.
2: இதுதான் கடைக்கு வர லட்சணமாட? லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா
3: அர்த்தம்? சரி நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங்
2: சொல்றேன். இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமா பொறுப்பு இருக்கவனா? எதுக்குடா லேட்டா வந்த?
3: இல்ல பகவதி, பஸ்ல ஒரு பிரச்சனை, அதான் லேட் ஆயிருச்சு.
2: பஸ்ல பிரச்சனைன்னா என்ன மாதிரி சைக்கிள் வாங்கிக்கடா.
3: எது ஒண்ணு மாதிரி சைக்கிள்? இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா, இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு சைக்கிள். இந்த லட்சணத்துல இதுக்கு 41 பூட்டு வேற. சைக்கிள் விலை விட பூட்டு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்க டாக்கி போ?
2: எங்க போறது?
3: ஃபாரின் போ.
2: டாக்லெஸ் வர்க் மோர்.
3: டீ கடையில திடீர்னு மோர்லாம் விற்க முடியாது. பாபா மாதிரியே இன்னும் ஒரு முத்திரை வச்சிருக்காயா? ஆ உன்ன அப்பப்ப காட்டி அம்மா.

0: ஆமா, இது பெரிய தாஜ்மஹால். ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பார்க்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்புற இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? இந்த வர்றங்க,
1: இந்த வீடு எனக்கு தான்.
2: அப்படியா?
1: இனிமேதான் எனக்கு கல்யாணம்.
2: ரொம்ப சந்தோஷம்.
1: நீங்க யாரு?
2: நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கன்னு தெரியல.
1: உள்ள போயிருக்காரு. அவரு யாரு?
2: அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
1: எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு.
2: அப்படியா?
3: வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா இந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி.
0: இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது.
3: சரி, பேசல.
0: நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியா இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேச வீட்டுக்காரன் கூட பார்க்க மாட்டி போடு.
3: யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிற.
0: குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி.
3: சரி சரி, கோச்சிக்காத. வேலையை பாரு, வாமா போலாம்.
0: இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது?
2: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன்.
0: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கக்கூடாது. போடா.

முடிச்சிடலாமா?

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்புல அப்படிதான் கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: கட்டுறானே, எல்லாரும் பணம் கொடுத்துறாங்கண்ணா, ஒருத்த மட்டும் தரமாட்டேங்கிறானா?
1: ஒருத்த மட்டும் தரமாட்டேனாடா சொன்னா?
0: ஆமாண்ணா.
1: தெரியுமா? இதுக்கு சன்சில்க் ஷாம்பு, பாராசூட், தேங்காய் எண்ணெய்ன்னு ஒரு தலைக்கு மாசம் 2000 ரூபாய் செலவாகுதுடா. அது மட்டுமா, இப்பெல்லாம் காது குத்தி தோடு மாட்டிருந்தாதான் ரவுடிக்கு மார்க்கெட்ல மரியாதைங்கிறாங்க. அதனாலதான் பாத்தியா, ஒவ்வொருத்தருக்கும் 1.5 பவுண்ட்ல காதுல தோடு மாட்டிருக்கேன். அதுல இந்த புறம்புக்கு ஜிமிக்கு கேக்குது. நடந்து போவாங்க, இல்லனா போலீஸ பார்த்த உடனே செதறி ஓடுவானுங்க. ஆனா இப்போல்லாம் ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வானா கூட டாடா சுமோ வேணும் கேக்குறானுங்கடா. அதுக்கெல்லாம் டீசல் செலவு யாரா கொடுப்பானுங்க? அது மட்டுமா, முந்தியெல்லாம் பொங்கல் வடை கொடுத்தாலே கையில பொருள் எடுப்பானுங்க. ஆனா இப்பெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேக்குறானுங்கடா. அதுவும் லெக் பீஸ் இல்லேனா மூட் அவுட் ஆகுறானுங்கடா. இதுக்காகவே தலப்பா கட்டி 3 கடையை ஏலம் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப புரியுதா? 4 ரவுடிங்களை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்றதோட கஷ்டமான காரியம்டா. அதனால ப்ளீஸ் ஏதாவது பார்த்து போட்டு குடேடா.
2: நீங்க என்ன இவகிட்ட போய் கெஞ்சறீங்க? இது யார் தெரியுமா? சக்தியோட மச்சான்.
3: சக்தியோட மச்சான்
1: என்ன?
2: இப்ப நீ பணம் தர போற இல்ல சத்திய கூப்பிட்டுமா?
1: ஏய், இன்னும் நீ பணம் எடுக்க போறியா? சக்தி
4: சக்தி சக்தி சக்தி சக்தி
3: இந்தாங்க. அங்க

பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.

0: என்னண்ணா செல்ல முத்தண்ண, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா.
0: நீ ஏன் முறுக்குற?
1: முறுக்காதப்பா.
0: முருங்க என்ன விலை?
1: 3 ரூபா.
0: சரி, தங்க என்ன விலை?
1: தங்கமா?
0: அதான் உன் கடையில கேரட் தங்க விலையில விக்குது.
1: அது 8 ரூபா.
0: 8 ரூபா. தங்கத்துக்கு தங்கச்சி?
1: அது யாரு?
0: தக்காளி.
1: தக்காளியா? 7 ரூபா.
0: தங்கச்சிக்கு சக்காளத்தி?
1: சக்காளத்தியா?
0: பீட்ரூட்டியா?
1: பீட்ரூட்டா? அது வந்து 12 ரூபா. ஆமா, அது என்ன சக்காளத்தி?
0: இப்போ தக்காளியும் பீட்ரூட்டையும் ஒரே நேரத்துல சாம்பார்ல போட முடியுமா?
1: முடியாது.
0: முடியாதுல்ல? அப்ப தங்கச்சிக்கு சக்காளத்தி இவதானே?
1: வேக பிரபாதம்.

0: சரி, இப்ப நீ என்ன பண்ற? மாமியார் விலைக்கு தங்கச்சியும் தங்கச்சி விலைக்கு சக்காலத்தையும் கொஞ்சம் நாத்தனா இருக்கு, தங்க வேண்டாம்.
1: ஐயோ, என்ன விட சொன்னு எனக்கு குழப்பமா போயிருச்சே.
0: நானே சொல்றேன், அரை கிலோ தங்கச்சி போடு.
1: தங்கச்சியா குடுக்கறேன்.
0: அரை கிலோ சக்காலத்தி போடு.
1: சக்காலத்தி
0: கால் கிலோ நாத்தனாரு, தங்க வேண்டாம்.
2: பச்சை மிளகாயா?
1: பச்சை மிளகா, பச்சை மிளகா.
0: இந்த சரி, ஒரு அக்கா எடுத்துக்கிறேன்.
1: அக்காவா?
0: வாழக்கா.
1: வாழக்கா அக்கா, போ அக்கா போ.
0: எப்பா கொஞ்சம் பேரம் பேத்தி கூட.
1: பேரம் பேத்திகளா?
0: கொத்தமல்லி கருவேப்பிள்ள.
3: ஞானா அப்பா, ஞானா சீதாவை காணமா? பொழுது விடிஞ்சா போவ போது மானோ டேய்.

0: அன்புடன் வரவேற்கிறது.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறன்னு சொல்லி வாய் மூடல, போலீஸ வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸ பத்தி என்னன்னு தப்பா சொன்னாயிர நம்ம ஊர்ல.
2: வளர்ந்து பெரியாள் ஆயிரும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தரிச்ச பிடிச்சவங்க
0: கடவுளுடைய கண் பார்வை ஏமாந்தா எழுவட்ட விழுலாம்.
1: வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, பல் வழக்கம் படாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கா?
2: வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க.
1: ரோஸ் சட்டை எட்டு மலை வேஸ்டி வெளியூரா?
0: ஆமாங்க.
1: ஆமா தானே?
0: எப்படி எவ்வளவு கரெக்ட்?
1: சட்டையில பல் பெரியதுல?
0: பல் பெரியதா?
1: கலர் அப்படி. தம்பி
0: நீங்க எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க.
3: வத்தல குண்டா?
0: அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கலுக்கு பஸ் ஏறுங்க, பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க. நிலக்கோட்டை இருந்து வத்தல குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க. அப்படியே மிஸ் ஆகி வத்தல குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்கினீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகாபுரிங்க. அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட இருக்கங்க.
1: நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு எந்த ஊர்னு கேட்டா என்ன அங்க போய் சொல்றேன்?
0: என்னங்க நீங்க, நீங்க ஒரு போலீஸ்காரவங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமையுடைய கடமை.
4: யோ ஐயா, நாடாமியா
5: ஐடியா கொடுத்துட்டான்.
1: நீங்க மெட்ராஸ்க்கு எதுக்கு வந்தேன்?
0: மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன்.
5: ஏட்டையா நக்கல்.
0: என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி
1: பேசுறீங்க? மெட்ராஸ் திருச்சி திண்டி போனோம், கோயம்புத்தூர் கொட்டாமட்டி,
0: கும்பகோணம் கோயம்புத்தூர்,
1: மாலாமதுரை,
0: திருவாரூர், தஞ்சாவூர்,
1: கன்னியாகுமரி, ராமேஸ்வரம்,
0: மாங்காடு, திருவேற்காடு.
1: அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டுப்பட்டியில இருந்து அறந்தாங்க வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அதை கைய குடுத்து முடிச்சு
0: பிரிச்சு தாஜலா? சொல்லவே இல்ல.
1: சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு நீ பெரிய சப் கலெக்டரா? என்ன பாஸ்போர்ட்
0: எனக்கு? பாஸ்போர்ட் என்கிட்ட சொல்லி இருந்தா எடுத்துட்டு போம்ல.
1: நம்ம நாடு வேற, அவன் நாடு வேறன்னு நம்பிட்டான். இவன் நம்ம ஏரியா விட்டு எங்க போயிருப்பான்?

0: மனப்பாட பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திர வானொலியில்.
1: ஃப்ரீயாவோடு மாமே, வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: கிரா கிரா சவுண்டுடா மக்கிரா தரமோ வாயா
1: ஏ கம்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அடல் பறக்கும் தெரிஞ்சு

0: என்ன பா என்னாச்சு?
1: ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படா?

0: ஆறு மாசமா மழை இல்ல, சகார பாலைவனமா இருந்த இடத்த சக்குன உருவத்து குத்துற தண்ணி வந்துருச்சு. ஆத்தா
1: ஆத்தா, உன் மகிமையே மகிமை ஆத்தா, ஊத்த இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா?
2: ஆத்தா படையப்பா, படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே.
3: என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாங்களே, என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா, கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவோம்.

0: போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரே வழி நாமளே போலீஸா மாறுறதுதான். இனி யாராலும் என்னை கண்டுபிடிக்க முடியாது.
1: தண்ணீர் தண்ணீர்னு எழுதியிருக்காங்களே, தண்ணீர் பிரச்சனையை கண்ணீருடன் சொன்ன திரை காவியம். அட பசங்களா, என் கண்ணீருக்கு காரணமே இந்த தண்ணீர் தானடா. அதனாலதானடா எல்லாரும் பார்த்த டைட்டானிக் படத்தை கூட நான் பார்க்கல. இனி தண்ணீர் தண்ணீர்ங்கிற எழுத்த கூட நான் பார்க்க விரும்பல. கிழிச்சிடுற இந்த போஸ்டர், கட்டி விடுற இந்த தட்டி. என்னங்கடா இது? பானை, பைப்பு, அடுப்பு, வெள்ளச்சாராயம்.
2: டேய் போலீஸ்டா, ஓடுங்கடா, ஓடுங்கடா.
1: ஓடாதீங்க தோழர்களே, நான் ஒரிஜினல் போலீஸ் இல்ல, டூப்ளிகேட் போலீஸ்.
2: ஏண்டா எங்களை என்ன கோமாளி நினைச்சியா? எங்க போஸ்டர் தட்டியை கிழிச்சு எதுக்கா எங்களை பயமுறுத்துற?
1: மீச, எனக்கு கம்ப்யூட்டர் ஜோசியத்துல தண்ணீர் கண்டம்னு சொன்னானா, இங்க வந்து பார்த்தா தண்ணீர் தண்ணீர்னு ரெண்டு வாட்டி எழுதிருந்துச்சா, எனக்கு ரெண்டு கண்டம் இருக்கும்னு பயந்து டர்ன்னு போஸ்டர் கிழிச்சிட்டேன்.
2: உனக்கு கம்மா தண்ணீர் தான்டா கண்டம், காத்திர தண்ணில இல்ல. இந்த ஏ தம் அடி குடி.
1: என்ன சரக்குடா இது, அச்ச உன்னை கப்புன்னு தூக்க வேண்டாமாடா.
0: ஒன்னையும் போலீஸ் துரத்துதா?
3: வேண்டா, கள்ளச்சாராயம் விக்கிறதே தப்பு, நீ எங்க டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் போட்டு எங்களையே கவலைப்படுத்துறியா?
1: இன்ஸ்பெக்டர் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு எல்லாமே இறங்கி போச்சு. நான் சத்தியமா கள்ளச்சாரம் காய்ச்சல சார, எனக்கு கம்பல் பண்ணி ஊத்தி விட்டாடுங்க சார்.
3: என்னடா கேனோட தண்ணி அடிச்சுட்டு கம்பல் பண்றாங்கன்னு கதை அளக்குறியா?
1: அடிக்காதீங்க சார். ஏன் சார் முட்டியில அடிச்சுட்டு நடறானா எப்படி சார் நடக்க முடியும்? இந்த பாருங்க, இந்த கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டுங்க, கூட்டு போங்க இப்போ.
2: அடே
1: குடிமகன்களா, தண்ணீரே பிரச்சனை, கடைசியில இந்த தண்ணீரே பிரச்சனையா?

0: என்ன வாப்புல, கௌசல்யாவை தனியா மீட் பண்ணி போலான்னு வந்தேன். இப்போ மொத்த ஃபேமிலியும் பார்த்தோன்னே எஸ்கேப் ஆகி ஓடுறேன்.
1: இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலை அதான் வெளியே.
0: இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன்.
2: இப்ப சாவித்ன சாவித்ன் போறான். யார் இவன்?
0: ஐ அம் பத்மநாபன். பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன் எல்லாருக்கும் தெரியும்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல கண்டக்டரா வேலை செய்றீங்களா சார்?
0: நோ நோ, நான் பாயிண்ட் பாயிண்டா பேசுவேன். அதான் செல்லம்மா என்ன பிபின்னு கூப்பிடுவா.
2: செல்லம்மாயா சார்? உங்க ஆபீஸ்ல பெருகிறவங்களா?
0: கலாய்ச்சிட்டாராமா.
2: அம்புஜம் பத்மநாபன்
0: சுத்தி வளைச்சு பேச தெரியாது.
2: அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்கோ.
0: நெக்கு சிரிப்பே வரல.
2: பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும்.
0: கமிங் டு த பாயிண்ட், மாப்ள உங்க ஆத்துல இருக்கிறவெல்லாம் பொண்ணு பாக்க எங்க ஆத்துக்கு பிரேக்பாஸ்டுக்கு வரே, சாப்பிட்டு முடிக்கிறோம். நிச்சயதார்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். லஞ்சுக்கு நாங்களாம் உங்க ஆத்துக்கு வரோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். கல்யாணம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் கிளம்பி டின்னருக்கு போறோம், சாப்பிட்டு முடிக்கிறோம். சாந்தி முகூர்த்தம் எப்போன்னு பேசி முடிக்கிறோம். அப்ப நான்
2: கிளம்புறேன்
0: மாப்பிள. ஒரு சின்ன ஆப்ளிகேஷன்.
2: என்ன சாப்பிட்டதெல்லாம் தொண்டிலே நிக்குதா? குச்சி வச்சு குத்தணுமா?
0: அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். லைட்டா சாப்பிட்டுருக்கோம், பில்ல மட்டும் நீங்க பே பண்ணுங்க. என்ன பாக்குறாரு மாப்பிள, இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்க
3: தான். மறக்காதீங்க.
2: என்ன மச்சான், பாஞ்சாலி சேலை மாதிரி இருக்கு இருக்கு வந்துகிட்டே இருக்குது.
1: இப்ப என்னடா பண்றது?
4: வர ஆணி மாசம் 20ஆம் தேதி சுப முகூர்த்த நாள், 9 to 10 கல்யாணம் வச்சுக்கலாம். அன்னைக்கு நைட்டு 2 to 3 பிரம்ம முகூர்த்தம், அப்ப சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். எப்படி?
2: இருடி, சும்மா பூனை மாதிரி வந்து வந்து அவன் கணத்தை நக்கி வச்சுட்டு போயிடற.
4: என்ன பிரதர், மறந்துட்டீங்களா? வாட்ஸ்அப் இமேஜ், சூசைட் டிராமா, சுப்ரீம் கோர்ட்
2: நக்கிட்டு போ.

0: என்ன மச்சா வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது?
1: நம்ம ஊர் வழுக்கு மரத்தை ஓட்டத்து வளைச்சு வளைச்சு போட்டு இருக்காருங்க.
0: அங்க வரது பொம்மை அஞ்சலே,
1: அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, பாடி போய் பிடிக்கலாம்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போது விட்டுருங்க, இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போகுது.
1: என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம் வாங்க சின்ன பையன், விட்டுருங்க மச்சான். ஐயோ விட்டுருங்க மச்சான், விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான், விட்டுருங்க
1: மச்சான். ஏய் போடுங்க, உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம், எங்களை பம்புல மாட்டி விட்டியாடா. ஒண்ணே
0: ஒண்ணே அடிக்காதீங்க,
1: இன்ன ஒண்ணே அடிக்கு வா, ஒண்ணே அடிக்கு வா.
2: எனக்கு அவங்கள பார்த்தோனே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன், இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க.
1: தெரியல
3: எனக்கு
1: சேர்த்து தாங்க.

0: டாக்டர் உங்களுக்கு ஃபோன்.
1: ஏ ப்ளீஸ் ஜி,
0: உங்க வைஃப்ட இருந்து வந்திருக்கு தான், ரொம்ப அர்ஜென்டா.
1: எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. ஏ அப்படி என்ன அவசரம்?
2: நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க.
1: ஐம் சாரி, இப்ப என்னால வர முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஆபரேஷன் முடிச்சிட்டு வரேன்.
2: இன்னும் பத்து நிமிஷத்துல நீங்க இங்க வரலன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது, சூசைட் பண்ணிக்குவேன்.
1: என்ன பேசுற நீ சிமி? ஹலோ,
0: என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர், இது ஒண்ணு எமர்ஜென்சி இல்லையே. நான் வேணா முடிச்சிடட்டுமா?
1: வேணா, நாளை காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம்.
0: ஓகே டாக்டர், நீ தப்பிச்சிட்ட.

இளனால் தானே சுமைகள் குறைய, சிரித்தால் தானே கவலை மறைய, இளனால் தானே சுமைகள் குறைய, எங்கே கால் போகும் போகவிடு, முடிவை பார்த்துவிடு, காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம், நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாள்.

ஜக்கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன்.

ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், ஊரு வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும். ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு. நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் ஒரு பாக்கு, கத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான்.

0: நீதா சேர்மனா?
1: எஸ்
0: உன் மனசு என்ன நினைச்சிட்டு
1: இருக்கா? மீ?
0: ஆமாண்டா.
1: டபுள் டா.
0: ஆமாண்டா டால்டா.
1: கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஓகே?
0: உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு.
1: யூ மீன் வேஸ்ட்லேண்ட் டூ மச் த்ரீ மச்
0: சரிப்பு பிஞ்சிடு.
1: ஓ காட்
0: அப்படிதான் நான் பேசுவேன்.
1: டல் டல் டல் டல் டாக் மீ. நோ நோ நோ பேட் பேட் நோ நோ நோ நோ அம்மா வளக்கார மம்மி பாவம் மம்மி பாவம் மம்மி பாவம் டாடி பாவம் நோ ஒன்லி புட் வா ஸ்டாப் ஸ்டாப் நெவர் நெவர் மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ் யூ யூ ஃபார் மிஸ்டேக் மீ தேவா நோ யூ வெயிட் மீ கோ தேவா கம் நீ கொடுத்த கரிச்சிப்பு பெரிய லெவல்ல இருக்கட்டாய் சுருதி இஸ் வெரி ஹாப்பி
2: கங்க்ராட்ஸ்
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஷீ வான் டெல் சம்திங் இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க
3: ஒரு நிமிஷம் இருங்க சம்திங் பர்சனல் டா ப்ளீஸ் அவன் அமிச்சிட்டேன் ஐ அம் தேவா
0: யூ ராஸ்கல்
1: அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பார்க்காம திட்டான் கொஞ்ச நேரத்தில் உன் காது கிழிஞ்சிருந்தா யக்ஷ்மி
3: எஸ்
1: வாட் ஷீ இஸ் டெல்லிங்
3: அவள் லவ் சொன்னா
1: வை பிளட் ஆ சேம் பிளட் Ha ha ha!

இப்படி ஜோடு.

0: இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்ட போறோம் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போன போட்டு சொல்லிட வேண்டியதான்.
1: இங்க வந்துட்டோம்.
0: ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்டா எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ?
2: ஹலோ, இங்க இருந்தே போன் போடியா?
0: அப்படி சொல்ல வேண்டியதானா? எப்படி எப்படி தான் இது? என் சுத்தாம இருக்கு, சுத்துறதுக்கு தானே இருக்கு. இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க.
1: 93 கோடி 33 லட்சத்து 33 ஆயிரத்து 431 ரூபாய்
0: எப்படியாச்சு வேலை சம்பாதிச்சு வீடு வந்து சேர்றேன். அம்மா இங்க சகனம் சரியில்ல, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறேன்.
2: புரிஞ்சுக்குவேன்.
0: அது எங்களுக்கு தெரியும். போன் போடுறது பில்
2: என்னன்னு சொல்லி 7 ரூபாய், ஃபேனுக்கு 8 ரூபாய்.
0: ஃபேன் போட்டு வைக்க 8 ரூபா?
2: இத கேட்டுட்டு போட்டேன், அதை கேட்காம போட்டேன்.
0: ஏயா, ஃபேன் போடுறதுக்கு தானே வச்சிருக்கு.
2: போடுறதுக்கு ஒண்ணு இருந்தா நீங்க பாத்து போட்டு போயிடுவீங்களா? எங்களுக்கு நான் போட தெரியாதா? எதுக்காக கையாலேயே பிசிறிக்கிட்டு இருக்கேன்? ஏண்டா கரண்ட் பில் என்ன உங்க அப்ப நான் கொடுப்பான்?
0: ஐயா,
2: என்ன
0: பஸ் கண்டுபிடிச்சவன் பேரா
2: சொல்ல?
0: பேசாம ஊர்ல சினிமா பாத்துட்டு
2: சினிமாவெல்லாம் பாப்பீங்களா? இப்ப பெருசா மாற்ற பாரு. சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு
0: சொல்றியா? சொல்றியா சினிமாவை கண்டுபிடிச்சது ஏவிஎம் மெய்யப்பட்டது யாரு?
2: இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இதையும் சொல்ல
0: மாட்டேங்கிற இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்த?
2: நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன். பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் பூத்த ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்ட. நீ வந்த பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு?
0: ஒன்னு
2: விடவே மாட்டேன்.
0: மறந்துருவாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேல போட்டு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி அனுப்பி?
2: பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய்.
0: மறந்துடு.
2: இப்போ இந்த டேபிளை கண்டுபிடிச்சது யாரு?
0: ஐயோ!

0: இதுதான் ஜப்பான் கடல், அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம், இதுதான் ஜப்பான் புல்லு, எடுத்து வச்சுக்கோ உபயோகப்படும்.
1: பச்சையா இருக்கு, ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், சப்பான் கடல்ங்கிற சப்பான் மரம்ங்கிற என்ன விளையாடுறியா?
2: அதானே
1: தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா?
0: இந்த ஜப்பான்ல பைத்தியக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார், கண்ட்ரி பட்டிக்காடு.
1: யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். அடி
0: எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.

0: நாள் பணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊருக்கா கூட போட முடியாது.
1: பேசுவப்பா. ஏன் பேச மாட்டேன்? முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரி பேதியும் கேப்பு விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகட்டாளம் கேக்குதாக்கும்.
0: அப்படி இல்ல ஏட்டையா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும்.
1: இதப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு சக்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு.
0: ரொம்ப சக்கரை கூடாது, சக்கரை வியாதி வந்துடும். 1 hour கொடுத்துடுவேன். நாம பாடியில லிக்விட் ஏத்திக்கிட்டே இருக்கணும்.
1: மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பாக்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட்கிட்ட இருக்க பழத்தை புடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே. உன்னை எல்லாம் யாரையா இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா?
0: லூஸ் மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பாக்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான். நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு, இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாயிட்டு வர சொன்னாரு.
1: அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா, நீ அன்னைக்கு ரயில்வே கட்டில அத்த ராத்துல அத்து விட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு.
0: ஆகட்டும்,
1: பிச்சு போடுவேன்
2: சார். இந்த ஆள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சவரா?
0: ஆமா.
2: தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆள கூடவே கூட்டிட்டு போயிடுங்க.
0: ஏமா,
2: பாவ நேத்து இந்த பெரியவர் வச்சிருந்த பிரெட் புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துருக்காரு. கொலகார பாவி.
0: ஏயா
1: சும்மா.
3: ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல.
2: இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலு பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குரண்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன்.
1: சும்மா மடிக்க, வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தா நான் உங்க கூட புடிங்க. பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவன சொல்லி எந்த பிரச்சனை இல்ல. பேசாம உட்காரு.
2: என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். என்ன
1: என்ன சொல்லிட்டு போற அந்த கான்ஸ்டபிள்?
2: இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ணு சொல்லிட்டாரு.

0: ரோம்பேறி ஏன்டா பகல்லே தூங்குற?
1: ராத்திரி பூரா வேலைண்ணே.
0: ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்னு இருந்த.
1: ஞான தடவை வச்சு தெரியுமா?
0: வாச்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்துல புள்ள உட்காந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு
1: வரேன். நீங்க கடைக்கு போலாமா?
0: ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்கார தரமாட்டானா?
1: தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவ, நான் இருக்கும்போது இங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு
0: வரேன். நீயா? போதும்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன்.
1: ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்ன வந்தானே, நீங்க திருத்த கூடாதா?
0: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா?
1: என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா?
0: சரி, இந்தா.
1: என்ன வேணும்?
0: ஒரு வெத்தலை வாக்கு வேண்டாம்.
1: என்ன குரு கொடுங்க.

0: இந்த அறுக்க எடுத்துக்க. என்னண்ண
1: வெளியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்ட இந்த வெத்தரை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன். நாதசா அவனையும் அனுப்பிங்க. அவன் ஒரு மாதிரி ஆனாச்சே. அவன் இப்ப எல்லாம் அப்படி இல்லப்பா. அவன் திரும்பிட்டேன்னு அவனே சொன்னான். அவனே
2: சொன்னானா?
0: என்னடா அது, ஒரு வெத்தலை ஒரு பாக்கு?
2: நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க.
1: ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன்.
2: அது என்ன டப்பாவில
1: சுண்ணாம்பு? இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவில சுண்ணாம்பு.
2: ஆறு சரி, விவரமான பையன். நான் சொல்ல உக்கர்
1: விவரம்
2: உக்கர். அது என்ன வாயில? வாயிலையா? ஒன்றும் இல்லையே. நல்லா வாய் தர.
1: இனிமே என்கிட்ட காசு இல்லடா, என்ன உடுங்கடா.

0: ஏப்பா
1: சொல்லுங்க சார்.
0: நல்ல பிள்ளையார் படம் ஒண்ணு குடு, அதையாச்சும் வச்சு கும்பிடுவோம்.
1: சார் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அங்க பாருங்க சார், முருகன பக்கத்துல வள்ளி தெய்வானையோட சும்மா ஜெக ஜெக ஜெகன்னு ஜொலிக்கிறாரு. அதை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி பிள்ளையாரு, அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி.
0: நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேட்டு கழிவுகம் பூரா தெரிஞ்சு போச்சையா, குத்துமதிப்பாவே கண்டுபிடிக்கிறா. எனக்கு எந்த படமும் வேணாம்டா. போட்டவளையும் போன்லயும் வந்தவன் நேரில் இருந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் தானா இவன், எதுக்கு செக் பண்ணி பாப்போம். என்ன தெரியுதா சார் உங்களுக்கு? நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே, பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி முடிக்கிறான் சார். என்ன தெரியுதா, வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் சார். ஊமையும் தெரிஞ்சுக்கு பின்னால்தான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணிய மணிய பாக்குறீங்க, ரொம்ப அவசரமோ? யோ சீக்கிரம் போடியா சார், போகணும்
2: சார்.
0: என்ன அவன் குரல் கேக்குது? நான் ஒரு மடைய, இவர் தான் ஊமியாச்சே. இந்நேரம் பார்த்தாலும் அவன் நனவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கானப்பா
2: சார்.
0: மறுபடியும் அதே குரல் கேக்குது, ஒருவேளை ரேடியாவில இருந்து வருமோ
2: சார்.
0: அவன் தான் கூப்பிடுறான், ரேடியாக்குள்ள இருந்து கூப்பிடுறான். என்ன என்ன?
3: யோ என்ன, ரேடியோ ரிப்பேரியா?
0: ரேடியா ரிப்பேரா? அப்ப சார் சார்னு எங்க இருந்து வருது
2: சார்? சார்
0: வாய் அசைது,
2: தினமும் ஒரு மணி நேரம் நான் மௌன விரதம். சின்ன வயசுல எனக்கு சரியா பேச்சு வராதான்.
0: உனக்கு
2: சின்ன வயசுல? அப்ப எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களா, என் பையனுக்கு நல்லா பேச்சு வந்ததுன்னா தினம் தினம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன்னு பேச்சு அம்மனுக்கு. அதனால 9 to 10 வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச் உங்ககிட்ட காமிச்சா, அது நீ வாட்ச் பண்ணாம அதை புடிச்சு அமிக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல்.
0: அந்த டைத்துக்குள்ளதான் வந்து நான் திக்கிறேனா? அது ஓன் டைம் இல்லப்பா, ஏன் டைம்?
2: இந்த டீ
0: எனக்கு, டீ வேணாம்.
2: எனக்கும் வேணாம்,
0: எனக்கு காசு மிச்சம்.
2: டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசு கொடுத்துரு. குடுறா, தேடிட்டு இருக்காத, குடு.
0: வேற சில்லற இல்லையே, 100 தலால இருக்கு. இந்தாப்பா மிச்சத்தை
2: போடு.
4: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் வத்தபில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல.
0: படுத்துறாயா? படுத்துறான். அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு.
2: தொங்கு தொங்குடா.

0: திருத்தணி முருகன், பழனி,
1: தைப்பூசம் வரப்போதுனா போதும். இந்த மாதிரி வேலை வெட்டியதெல்லாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க, வசூல் பண்றதுக்கு.
2: ஏய் நிறுத்துடா, ஹாஃப் அன் அவர் இருக்கு.
0: எதுக்கு
2: இந்த டிரஸ் வாடகை டைம் முடியாதுக்கு?
0: ஏய்யோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்குனால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற, போயா.
2: ஹாஃப் அன் அவர்ல குடுக்கலன்னா டபுள் ஆகும்.
0: எடுத்து விட்டேன் வச்சுக்க, மொட்டை மண்டை பொழந்துரும், போயா.
3: கல்யாணம் ஆகட்டும் வேண்டியா? சரி,
0: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சூறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏன் நிக்கணும்?
3: பாக்கத்தே வந்திருக்க முருகா.
0: உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல.
3: பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா.
0: அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சும் இருக்கேன். சரி, அருள் தர்றேன். முதல்ல உண்டியில காணிக்க போடு.
3: காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன்.
0: காட்டு காட்டு காட்டு.
3: பாட்டி, கொய்யா பழம் இருக்கா?

0: அவமானம்
1: உலகத்துல எல்லாமே ரெண்டுதான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு?
2: சபா இப்பவே கண்ண கட்டுது.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: சார் ஆட்டோ வாங்க போறீங்களா?
1: அதெல்லாம் இல்ல, 1 ஹவர் ஆட்டோ வருமா?
0: 24 ஹவர்ஸ் வரும். பாலி கிளினிக் மாதிரி எங்க போறோம்?
1: எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்தா போதும்.
0: இங்கேயே இருக்கணுமா? ஆனா நான் மீட்டர் போடுவேன் சார்.
1: போட்டுக்க. சரி, இந்த சைடு ஸ்கிரீன் எல்லாம் வேலை செய்யுமா?
0: எடுத்து விட்டா ஃபுல்லா மூடிக்கும்.
1: ஐயோ, அதான் எனக்கு வேணும்.
0: எது கேக்குறீங்க?
1: என் கூட ஒரு பேசஞ்சர் ஸ்டே பண்ணுவாங்க.
0: பேசஞ்சர் உள்ள ஸ்டே பண்ணுவாங்களா? யார் அந்த பேசஞ்சர்?
1: ஒரு நிமிஷம்,
0: அந்த பொண்ணு நீ என்னடா பண்ண போறீங்க உள்ள?
1: அது ஒண்ணு இல்ல, லாஜிக் ரீசன் போனா போலீஸ் தொல்ல.
0: அதுக்கு
1: சரி, சொகுசு பங்களா போலாம்னா இன்டர்நெட் மூலமா போலீஸ் புடிச்சிடறாங்க.
0: அதுக்கு
1: அதான் சிபிஎன் பெஸ்டா இது உள்ள.
0: நீ லவ் பண்றதுக்கு ஆட்டோன லாட்ஜாடா சார்? உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, பட் இது விட கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். போன் ஃபேன்லாம் கூட இருக்கும், டபுள் பெட் எஃபெக்ட் கூட இருக்கும். அந்த இடம் உங்களுக்கு ஓகே?
2: ஐயோ சூப்பர், அந்த இடத்தை காட்டு.
0: காட்டுறேன்.
2: ஐ பெட், ஸ்கிரீன், ஆ ஃபேன், ஓஹோ போனு, அடடா மல்லிகைப்பூ. ஆ சார், நீங்க சொன்ன எல்லா வசதியும் இருக்கு. இது என்ன வண்டி சார்?
0: எல்லாம் உனக்கு என்னடா கவலை?
1: எல்லாம் சரி, ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும்.
0: ஏசி தானே? அதோ பார்.
3: ஐயோ, சொகுசு பங்களாக்கு போலாம் சொன்னே, கேட்டியாயா?
1: சீப்பா இருக்கும் நினைச்சேன், இங்க சீப்பா இருக்கும் நினைச்சேன்.
3: இப்ப ஜீப் லைட் வந்து விட்டுட்டியா?

0: ஏண்டா உனக்கு எவ்வளவு
1: வள வளன்னு பேசுற, உனக்கு எவன்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பத்மநாபன் பேர் வச்சான், அதான கலைக்க
0: போற?
1: சாம்பார் சாதத்துக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற உனக்கே இவ்வளவு தெனாவிட்டு இருந்தா, சரக்குக்கு ஊர்கா வலிச்சு நிக்கிற எனக்கு எவ்வளவு தெனாவிட்டு இருக்கும்
0: அதானே?
1: எச்ச சோறு சாப்பிடுற உனக்கே இவ்வளவு அதுப்பு இருந்தா, இலையில மிச்ச சோறு வைக்கிற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் அதானே?
0: நீ ஒன்னு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒன்னு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க. நீ என்ன சொல்லு, உங்களை என்ன சொல்ல சொல்லு, எங்க நீங்க என்ன கலாயங்க பாக்கலாம்?
2: என்ன எங்களுக்கு கலாய்க்கு தெரியாது? செல்ஃபி எடுக்க தெரியாதவன் குல்ஃபி ஐஸ் வைத்தானா?
0: போதுமா, நீ சொல்ல.
3: சாம்பார் சாதத்தோட ஊர்கா சாப்பிட உனக்கே உள்ளனா? சாரக்கோட ஊர்கா
0: காப்பி அடிக்காதரா? இப்பதான் நாள் சொல்லி முடிச்சா,
3: டக்குனு புதுசா கலாய்க்க நானே வாசுவா?
0: தெரியுதா? இப்ப தெரியுதா? ஒரு நாள் ஒரு நாள் என் இடத்துல இருந்து பார், வாசுவா இருந்து பார், எத்தனை பஞ்சஸ் எத்தனை புது வார்த்தை எத்தனை ரியாக்ஷன் எத்தனை டைமிங் எத்தனை ரைமிங் தெரியும். எவ்ரி செகண்ட் ஐ அம் சிட்டிங் இன் தி லைவ் பாம்.
1: எஸ்கியூஸ் மீ, நீங்க என்னதான் கூடி கூடி கும்மி அடிச்சாலும் இந்த ரெண்டு கல்யாணத்தையும் கேன்சல் பண்ண

0: நெக்ஸ்ட்
1: மார்னிங் சார்.
0: நான் உன்ன உட்கார் சொல்லியே.
1: சாரி சார்.
0: ஆமா, அஞ்சு தடவை இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சு, ஏன் வரல
1: சார்? சில பல சமுதாய சிக்கல்களால என்னால இந்த ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு சார், என்ன மன்னிச்சிருங்க சார்.
0: எங்க இருந்து வர
1: சார்? சென்ட்ரல் இருந்து வரேன்.
0: என்ன
1: பண்ணுவ?
0: ஆபீஸ் தீ பிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ?
1: அதான் ஒரு போனுக்கு ரெண்டு போன் இருக்கு சார், உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: ரெண்டு போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர்.
1: ஓ, அதனால என்ன சார்? இதோ உங்க செல்போன் இருக்குதே, இதுல ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: செல்லுக்கு பில்லு கட்டல, ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவ?
1: ஓ, அப்படியே ஆபீஸ்க்குள்ள போவேன் சார். அங்க தீனு சிவப்பு கலர் வாளியில எழுதி வச்சிருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து கொண்டு வந்து இங்க கொட்டி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாளி உடஞ்சு போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவ?
1: அதான் பாத்ரூம் இருக்கே சார், அங்க நிறைய தண்ணி வருமே, அத பக்கெட் பக்கெட்டா கொண்டு வந்து இங்க ஊத்தி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாட்டர் டாக்ஸ் கட்டல, தண்ணி வராது, என்ன பண்ணுவ
1: சார்? லிப்ட், லிப்ட்ல வேகமா.
0: கரண்ட் பில் கட்டல, லிப்ட் ஒர்க் பண்ணாது, அப்படி என்ன பண்ணுவ
1: சார்? படி வழியா வேகமா கீழே இறங்கி போனா அங்க செக்யூரிட்டி இருப்பாரு, அவர் அலர்ட் பண்ணி ஃபயர் சர்வீஸ் வர வச்சு இங்க புடிச்சிருக்க தீ அணைச்சிருவேன் சார்.
0: அது முடியாது.
1: ஏன் சார்?
0: செக்யூரிட்டிக்கு காது கேட்காது, ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, மாலக்கண்ணு. இப்ப என்ன பண்ணுவ?
1: அப்படியா சார்? என் சர்டிபிகேட்ஸ நான் எடுத்துக்கலாமா?
0: ஷூர்.
1: ஏயா, என்ன சொன்ன? போன் அவுட் ஆஃப் ஆர்டர், செல்லுக்கு பில்லு கட்ட மாட்டேன், ஆபீஸ்ல வாளி உடைஞ்சு போகும், மண்ணு கொட்டி போகும், பாத்ரூம்ல வாட்டர் டாக்ஸ் கட்டாதால தண்ணி வராது, இபிக்கு பில்லு கட்ட மாட்டேன், லிப்ட் வேலை செய்யாது, செக்யூரிட்டிக்கு பகல்ல காது கேட்காது, சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது. இதெல்லாம் ஒரு ஆபீஸ், இப்படிப்பட்ட ஆபீஸ் இருக்கிறதுக்கு தீ பிடிச்சி எரியறதே பெட்டர். ஐயோ, பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஓ ஓ, எம்டி
2: என்ன சார் உள்ள எரியுது?
1: ஓ, வயித்தறிச்சலும். ஏன் வயித்தறிச்சலும்?

0: இட்லி வேணுமா?
1: எங்கேயுமா சட்னி சாம்பார் காசு வாயமாவே
0: காசு காசு இல்லையா? சரி சாப்பிடு போ. பசின்னு வந்த உனக்கு நான் ரெண்டு இட்லி தான் ஏன் கொடுத்தேன். அதுலயும் உன்னை நாய்க்கு வச்சுட்டியே, நீ தான் ஏன் மனுஷன், சாப்பிடியா? ஏயா, நாய் எலும்ப கடிக்கிற மாதிரி சைடு வாங்கி கடிக்கிற, என்னாச்சு? ஐயோ, சூடு போட்டிருக்கு. யாரையா? பொண்டாட்டியா? அடிப்பாவி, வாயா.
2: பூங்காத்து திரும்பும்
0: வாயா,
2: ஏம்பா
0: சும்மா வாயா,
2: விரும்புமா
0: உக்காரியா, ஆகா

0: ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போட்டதான் புண்ணாரம், எடுத்துட்டு போய் போட்டுக்கிறியாயா? என்னையா
1: இதுக்கு போத்து விதுக்கு யாது இதுக்கா யாது இதுக்கா?
0: அடப்பாவுமே, டிவியில தமிழ் நியூஸ் வாசிக்கிற பொண்ணு மாதிரி பேசுறியா?
2: அதுக்கு இதுக்கு பயமாவது நெஞ்சு குழு குழு எதையா வச்சுக்கிட்டு சதவப்படாது போவோம் பொழப்பாது.
0: சரி சரி, தினமும் இங்கே வாயா, நானே போட்டு விடுறேன்.